தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜி ததல தஜனு ததனு தத்தினி ததினி தத்தனு தத்த தரித தனத தனுத திமித்த தங்கம்

ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர் 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் பெருமக்களுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆணித்திங்கள் 23ஆம் நாள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒளிவிழ வரும் குரலமுதம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இரு வகை வினையும் சேர்வதில்லை. மீண்டும் குரல். இரு செயல் இரு வினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. குரல் எண் 5, அதிகாரம், கடவுள் வாழ்த்து.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்பி பாராட்டாங் நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மீண்டும் காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ரங்கத் நாளை காலை 6:15 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ஜோலிபாய் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி நாத் பர்சேஜ் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஹட்பே நாளை காலை 7 மணிக்கு ஷகிதீப், ஸ்வராஜ்தீப், ஸ்ட்ரைட் ஐலண்ட், கதம் தலா மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. நேர்களே, இக்கப்பல் சென்ற வழியாகவே வியாழன்கிழமை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, மத்திய அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்ன என்பதை பற்றி நாம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, நம்மில் பலர் நம்முடைய எதிர்காலத்திற்காக சேமிக்கின்றோம், சேமிப்பதற்காக திட்டமிடுகின்றோம். அந்த வகையில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தங்களுக்கு ஒரு சிறந்த அஞ்சலக சேமிப்பு திட்டமாக விளங்குகிறது. அதாவது வங்கிகளை போன்ற அஞ்சல் நிலையமும் மூத்த குடிமக்களுக்கான திட்டத்தை வழங்குகின்றன. மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு திட்டம் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு அஞ்சலக சேமிப்பு திட்டமே. தபால் சேமிப்பு திட்டங்களில் அதிக வட்டி கிடைக்கும் திட்டம் இது. 55 வயது அல்லது 60 வயதிற்கு குறைவான ஒரு நபர் இந்த திட்டத்தில் சேரலாம். அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று நினைக்கும் மூத்த குடிமக்களுக்கு இது ஒரு சிறந்த சேமிப்பு திட்டமே. தற்பொழுது இதன் வட்டி விகிதம் 7.4% உள்ளது. இருப்பினும் ஆண்டிற்கு ஆண்டு இதன் வட்டி விகிதம் மாறுபடும். 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி வருமானம் தங்களின் வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்படும். ஆன்லைன் மூலமாகவும் சேர்த்துக் கொள்ளும் வசதியும் இத்திட்டத்தில் உள்ளது. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடாக 1,000 ரூபாய் முதல் அதிகபட்ச முதலீடாக 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். ஒரு வைப்புதாரர் தனிநபர் அல்லது வாழ்க்கை துணைவருடன் இணையாக 1-க்கும் மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஒருவரே 1-க்கும் மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஆனால் முதலீடு உச்சவரம்பு 15 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த அஞ்சலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்ய விரும்புபவர்கள் அருகில் இருக்கும் தபால் நிலையங்களில் அக்கவுண்டை ஓபன் செய்யலாம். குறிப்பாக இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்த பிறகு இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் அக்கவுண்டை டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம். இதற்கு வயது, ஆதாரம், கடவுச்சீட்டு, மூத்த குடிமக்கள் அட்டை, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரின் சான்றிதழ், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, பள்ளியிலிருந்து பிறப்பு சான்றிதழ், தேதி, ஓட்டுநர் உரிமம் ஆகியவை தேவைப்படும். இத்திட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள எந்த தபால் நிலையத்திலும் திறக்கலாம். SCSS திட்டத்தை டெபாசிட் செய்ய வசதியாக சில தேசிய மற்றும் தனியார் வங்கிகளும் உள்ளன. தற்போது இந்த சேமிப்பு கணக்கிற்கு சுமார் 7.4% வட்டி வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு காலாண்டிற்கும், அதாவது ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மற்றும் ஜனவரி என்று 3 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகின்றது. ஒரு ஆண்டிற்கு முன்னர் வைப்பு தொகையை திரும்ப எடுக்க வேண்டுமெனில் மொத்த வைப்பு தொகையின் மதிப்பில் சுமார் 1.5% அபராதமாகவே செலுத்த வேண்டும். அதுவே 2 ஆண்டுகளுக்கு பிறகு வைப்பு நிதியை திரும்ப எடுக்க நினைத்தால் 1% அபராத தொகையை செலுத்த வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு

நீடித்த நிலையில் ஓராண்டு நிறைவு பெற்ற பிறகு எடுக்கப்படும் தொகைக்கு அபராதம் தேவையில்லை. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகளாகும். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடிவுற்ற பிறகு தங்கள் கணக்கை நீட்டிக்க விரும்பினால் மேலும் 3 வருடங்களுக்கு கணக்கை நீடித்துக் கொள்ளலாம். ஆம்நேர்களே, இன்றைய மத்திய அரசாங்க திட்டங்களில் ஒன்றான சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்வது மகளிர் உலகம். இன்றைய மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவியலை ஆளும் பெண்கள், தமிழக பெண் விஞ்ஞானிகள் குறித்த தகவல்களையும் அவர்கள் கடந்து வந்த அந்த பாதைகளையும் நிகழ்ச்சியில் கேட்கப் போகிறோம். நேர்களே, நடிகைகளையும் விளையாட்டு வீராங்கனைகளையும் பற்றி தெரிந்த அளவுக்கு அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள பெண்களை பற்றி நமக்கு தெரியாது. அறிவியல் ஆய்வுத் துறையில் பெண்களுக்கு பல நிலைகளில் வாய்ப்பும் அங்கீகாரமும் மறுக்கப்படுவதால் அந்த துறையில் பெண்கள் சாதிப்பது கடினமாகவே உள்ளது. இவ்வளவு தடைகள் இருந்தும் சில பெண்கள் பெரும் சாதனைகள் படைத்து நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். சந்திராயனின் வெற்றி சில பெண் விஞ்ஞானிகளின் பெயரை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்குது. அந்த வகையில் அறிவியல் துறையில் முக்கிய பங்களிப்பு செய்த தமிழகத்தைச் சேர்ந்த சில பெண் விஞ்ஞானிகளை பற்றி நாம் நிகழ்ச்சியில் கேட்கப் போகிறோம். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல பெண் விஞ்ஞானிகள் அறிவியலுக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். ஒவ்வொருவரின் பங்களிப்பும் சிறந்தது என்றாலும் நேர்களே, இந்தியாவின் மிகச்சிறந்த தாவரவியல் விஞ்ஞானியான ஏ.கே. ஜானகி அம்மாள் ஒரு மரபியல் வல்லுநர். கரும்புகளின் சைட்டோஜெனிடிக்ஸ் மற்றும் புதிய வகை கரும்புகளின் இனப்பெருக்கம் தொடர்பாக மிக்சிகன் பல்கலைக்கழகத்தில் அந்த காலத்திலேயே தாவரவியலில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண், இந்திய அறிவியல் அகாடமியின் பெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமைகளை பெற்றவர். தாவரவியலில் PhD முடித்து இங்கிலாந்தில் உள்ள ஜானின்ஸ் தோட்டக்கலை நிறுவனம், கோயம்புத்தூரில் உள்ள கரும்பு வளர்ப்பு நிறுவனம் உட்பட அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் இந்தியாவின் உள்ள பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களில் பணியாற்றி இருக்கிறாங்க ஏ.கே. ஜானகி அம்மாள். இந்தியாவின் தாவர பல்லுயிர் பாதுகாப்பிற்கு இவருடைய பங்கு முக்கியமானது. தமிழகத்தின் பெண் விஞ்ஞானிகளுக்கு இவர் முன்னோடியாக விளங்கியிருக்கிறாங்க. தங்க தாரகையை நாம் போற்றுவோம் நேர்களே. தொடர்ந்து கேட்டீங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் இஸ்ரோ விஞ்ஞானியாக பணியாற்றி வந்தவர் தாங்க என் வளர்மதி. இவர் சில நாட்களுக்கு முன்புதான் மாரடைப்பால் மரணமடைந்தார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் அரசு பள்ளியில் படித்து பின் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றவர். 1984 முதல் இஸ்ரோவில் பணியாற்றி வந்தவர். 2012 ரிமோட் சென்சிங் ரிசார்ட் 4 திட்டத்தில் திட்ட இயக்குநராக இருந்த வளர்மதி இன்சாட் 2A, IRS, IC, IRS, ID, TES என இஸ்ரோவில் பல்வேறு திட்டங்களில் முக்கிய பங்காற்றியவர். இஸ்ரோ விண்வெளி மையத்தில் பல செயற்கை கோள்கள் ஏவுதல்களுக்கு கவுண்டவுன் குரல் கொடுத்தவரும் என் வளர்மதி தாங்க. எவ்வித பெரிய பின்னணியும் இல்லாமல் அறிவியல் துறைக்குள் நுழைந்து தன் அறிவாலும் உழைப்பாலும் உயரத்தை தொட்டவர் வளர்மதி. தொடர்ந்து நேர்களே, அறிவியலே ஆளும் பெண்கள் குறித்த, அதாவது பெண் சாதனையாளர்கள் குறித்த தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. இன்னும் சில தகவல்கள். நம் நாட்டின் உயரிய அறிவியல் ஆய்வு கட்டமைப்பான CSIR, அதாவது கவுன்சில் ஆப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், CSIR அமைப்பின் இயக்குநரான முதல் பெண் டாக்டர் என் கலைச்செல்வி தாங்க. நாடு முழுவதும் உள்ள 38 ஆராய்ச்சி மையங்களைச் சேர்ந்த 4500 விஞ்ஞானிகளுக்கு இவர் தான் தலைமை தாங்கியிருக்கிறார். அதே போல மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிலையத்திற்கு CSIR சிக்ரி தலைமை தாங்கிய முதல் பெண் விஞ்ஞானியும் என் கலைச்செல்வி தாங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரத்தைச் சேர்ந்த இவர் அரசு கல்லூரிகளில் வேதியியல் இளநிலை முதுநிலை பட்டங்கள் படித்து பின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்ட ஆய்வை படிப்பை படித்து முடித்தார். லித்தியம் அயோன் பேட்டரிகளில் சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள இவர் மின் வேதியியலில் ஆற்றல் அமைப்புகள், எலக்ட்ரோக் பொருட்கள் குறித்த ஆழமான ஆய்வுகளையும் செய்திருக்கிறார். இ வாகனங்களை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதற்கும் இவருடைய முயற்சி அதிகமான முக்கிய பங்கு உண்டு என்பதை இந்த வேளையில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நேர்களே. தொடர்ந்து நேர்களே, சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவின் முதல் ஆய்வு களமான ஆதித்யா L1 விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டதும் விஞ்ஞானிகளின் கைத்தட்டல்கள் இடையே மேடையில் ஏறிய நிகர் ஜாசி, அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிகர் ஜாசியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில கேட்க போகிறோம். ஆதித்யா L1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதன் மூலம் திட்ட குழுவின் கனவு நிறைவேறியுள்ளது. விண்கலம் தனது 125 நாள்

பயணத்தை தொடங்கியுள்ளது. விண்கலம் இலக்கை அடையும் போது இந்திய விண்வெளி துறையின் மிகப்பெரிய பொக்கிஷமாக ஆதித்யா L1 இருக்கும் என்றார். ஆம், இவர்தான் ஆதித்யா L1 திட்டத்தின் இயக்குனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த நிகர் ஜாஷி அரசு பள்ளியில் படித்து பின் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்து 1986 இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார். ஆரம்ப காலத்திலேயே செயற்கைக்கோள்களை கண்காணிக்கும் பணியில் இருந்த நிகர் ஜாஷி பின் செயற்கைக்கோள்கள் தயாரிப்பு பணியில் இருந்துள்ளார். இவர் நாசா உட்பட பல நாடுகளின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் பயிற்சியையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளார். நிகர் ஜாஷி, இந்த தங்க மங்கையை நாம் போற்றுவோம் நேர்களே. தொடர்ந்து நேர்களே, மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சாதித்த பெண்களின் வரிசையில் நிர்மலா செல்லப்பன் அவர்களை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நேர்களே. சரியாக 17 முன்பாக, அதாவது 1986 உலகையா அச்சுறுத்தி கொண்டிருந்த எய்ட்ஸ் என்னும் HIV கிருமி இந்தியாவிலும் பரவிவிட்டது கண்டறியப்பட்டது. இந்த பணிகளில் அப்போது நுண்ணுயிரியம் துறை மாணவியாக இருந்த நிர்மலாவுக்கு முக்கிய பங்கு இருந்தது. எய்ட்ஸ் என்ற வார்த்தையே மிக பெரும் அச்சுறுத்தலாக இருந்த அந்த காலத்தில் அதிக நோய் ஆபத்துள்ள பாலியல் தொழிலாளர்கள், ஓரின சேர்க்கையாளர்கள் உள்ளிட்டோரிடம் சென்று இரத்த மாதிரிகளை எடுத்து சோதனை செய்து இந்த கண்டுபிடிப்பை நிர்மலா செய்தார். வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் சுனிதி சாலமன் வழிகாட்டலில் நிர்மலா தன் ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பது பெரிய சாதனை தாங்க. தொடர்ந்து கேட்டீங்கன்னா நேர்களே, புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச வாழ்க்கை வரலாற்று ஆய்வு மையம் பட்டியலிட்ட 20th century சிறந்த 2000 விஞ்ஞானிகளின் பட்டியலில் தமிழ் பெண் ஒருவர் இடம்பெற்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் தாங்க ஆல்வின் மேரி. கிறிஸ்தவத்தில் ஈடுபாடு கொண்டு கன்னியாஸ்திரியாக மாறினாலும் அவரின் அறிவியல் ஆர்வம் குறையவே இல்லை. கடல்சார் உயிரியலில் உலகில் சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக இருக்கும் ஆல்வின் மேரி தற்போது தூத்துக்குடியில் அமைந்துள்ள சேக்கட் ஹார்ட் மரைன் ரிசர்ச் மையம் என்ற ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநராக இருந்து வருகிறார். கடல்சார் உயிரியலில் டாக்டர் பட்டம் அமெரிக்காவின் ஆஸ்வன் ஆய்வகம், யூட்ரிக் பல்கலைக்கழக கடல்சார் ஆய்வகங்களில் ஹவாய் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு உராய்வு மையங்களிலும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் வெவ்வேறு விருதுகள் பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் தாங்க ஆல்வின் மேரி. நேர்களே, அறிவியலில் சாதித்த பெண்மணிகளை பற்றி நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தகவல்கள். இஸ்ரோவின் முக்கிய விஞ்ஞானியாக பணியாற்றி வரும் வனிதா சந்திராயன் 2 திட்ட இயக்குநராக இருந்ததுடன் அண்மையில் நிலவில் தரையிறங்கிய சந்திராயன் 3 திட்டத்திலும் முக்கிய பங்களிப்பை செலுத்தியுள்ளார். கோள்களுக்கு இடையிலான திட்டப்பணிகளை தலைமையேற்று செயல்படுத்திய முதல் பெண் விஞ்ஞானி என்கிற பெருமைக்குரிய வனிதா முத்தையா சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் மின்னணு அமைப்பு பொறியியல் பட்டம் பெற்று இஸ்ரோவில் 35 பணியாற்றி வருகிறார். கார்டோ சாட்ட, ஓசன் சாட் 1, மெகா ட்ரோபிக்ஸ் போன்ற திட்டங்களிலும் வனிதா துணை இயக்குநராக செயல்பட்டுள்ளார். 2013 செவ்வாயை ஆராய அனுப்பப்பட்ட மங்கள்யான் செயற்கைக்கோள் வடிவமைப்பிலும் முக்கிய விஞ்ஞானியாக பணிபுரிந்துள்ளார். தொடர்ந்து நேர்களே, மங்கள்யான் செயற்கைக்கோள் அதன் சுற்றுவற்ற பாதையில் மிஷினில் ஈடுபட்ட மூத்த விஞ்ஞானி நந்தினி ஹரிநாத் இஸ்ரோவில் ஆய்வு பணி, வடிவமைப்பு, செயல் திட்ட மேலாளர், துணை திட்ட இயக்குநராக பணியாற்றி வருகிறார். சந்திராயன் 3 திட்டத்திலும் பங்களிப்பை அளித்துள்ளார். 2015 இந்தியா டுடே விமன் இன் சயின்ஸ் விருதையும் வென்றுள்ளார். ஆம் நேர்களே, அதாவது அறிவியலை ஆளக்கூடிய தமிழக பெண்கள் சாதித்துள்ள சாதனைகளை கேட்டீர்கள்.

தன்னம்பிக்கை இருந்தாலே வாழ்வில் ஜெயித்து விடலாம் என்று வெற்றியாளர்கள் சொல்வதை கேட்டிருப்போம். ஆனால் யாருக்கு தங்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை உணர முடியாமல் இருப்பார்கள்? அந்த வகையில் தன்னம்பிக்கையை உணர்வதற்கும் அதை வளர்த்துக் கொள்வதற்கும் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி எப்படி வெற்றி பெறலாம் என்பதை நிகழ்ச்சியில் கேட்கலாம். மனதைரியம் தன்னம்பிக்கை இல்லாத திறமைசாலிகள் பலர் நம்மில் உள்ளனர். அவர்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் பயத்துடன் செய்வர். தன்னம்பிக்கை உடையவர்கள் புதிய செயலில் ஈடுபடும் போது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு லட்சியத்தை நோக்கி நகரும் போது தடைகளால் மனம் துவண்டு போகும். அப்போது நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் சாதித்தால் எப்படி வாழ்வீர்கள் என கனவு காண வேண்டும். இவ்வாறு செய்யும் போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் லட்சியத்தை உரக்க சொல்லுங்கள். தனிமையில் இருக்கும் போது நீங்கள் என்ன ஆக வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என வாய்விட்டு உரக்க சொல்லி பாருங்கள். உங்களுக்கு சிரமமாக உள்ள செயலையோ அல்லது முடியாது என நினைக்கும் செயலையோ தினமும் ஒரு முறையாவது செய்து பாருங்கள். இது நாற்பட பழகிவிடும். உதாரணமாக, உடற்பயிற்சி செய்ய முடியாது என நினைப்பவர்கள் தினமும் குறைந்தது 5 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்து பாருங்கள். நம்மில் பெரும்பாலானோர் உறவினர் நண்பர் ஆகியோரது நன்மதிப்பை பெற நினைக்கிறோம். ஆனால் இயல்பாகவே இது உங்கள் மூளையில் பதிந்திருக்கும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினைப்பது முற்றிலும் தவறு. நீங்கள் எது செய்தாலும் உங்கள் மனம் உங்களை விமர்சிக்கும். இந்த எண்ணத்தை மாற்றுங்கள். சுய விமர்சனம் நல்லதுதான், அதனை கட்டுக்குள் கொண்டு வையுங்கள். தினமும் அன்றைய தினம் நிகழ்வுகளை எழுத நேரம் ஒதுக்குவது அவசியம். இவ்வாறு எழுதினால் நீங்கள் எவ்வளவு முன்னேறியுள்ளீர்கள் என்று தெரியும். ஒரு காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனை என நினைத்த சம்பவங்கள் தற்போது சாதாரணமாகத்தான் தோன்றும். இதற்காக இவ்வளவு வருத்தப்பட்டோமே என்று கூட தோன்றலாம். எனவே எதை நினைத்து நாம் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தோழியரே, மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை வரிகள். சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். அவைகள் ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் அதனை ஏற்றுக்கொண்டு உடனே அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றியாக வேண்டும். உதாரணமாக, உங்களுக்கு தீர்க்க முடியாத தலைவலி என்றால் மருந்தோ மாத்திரைகளோ உட்கொண்டு அதை சரிபடுத்த முயற்சி செய்வோம். அதே போல் உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றலாம். மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொண்டு துணிந்து செல்ல முன்னெடுக்க வேண்டும். தோழியரே, சிலர் தங்கள் வேலையில் 100% நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அதில் தவறில்லை. அதனால் மற்ற காரியங்கள் கெட்டுவிடக் கூடாது. 100% நேர்த்தி ஒழுங்கு இல்லாவிட்டால் அதற்காக முட்டி மோதிவிடக் கூடாது. என்னால் ஒரு வேலையை கச்சிதமாக செய்ய முடியவில்லையே என்று எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கவும் கூடாது. வாழ்வில் தோல்விகள் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காக எந்த காரியத்தையும் செய்யாமல் வெளியிலிருந்து வேடிக்கையும் பார்க்க கூடாது. ஒரு சிலர் தொழில் தொடங்க என்று இருப்பார்கள். ஆனால் தொழில் தொடங்கினால் நஷ்டம் ஆகிவிடுமோ என்று எண்ணி கடைசி வரையிலும் தொழில் தொடங்கவே மாட்டார்கள். எனவே எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுவது நல்லதுதான். எடுக்கும் முடிவை துணிந்து எடுக்கும் பொழுது தன்னம்பிக்கை என்ற கதவு திறவுகோலே இல்லாமல் திறந்து காட்சியளிக்கும். தோழியரே,

நேர்களே, மகளிர் உலகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுபெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.